0: பவட்ட லொல்வி ஆசாவின் பவுக்கல சேம சத்வைன்டம நெவத்த இப்ப துணவிட்ட தமன் சித்தனலசின் பெவத்திய நுகக்கிய இபந்தான் அப்பாயே யமராஜு லாங்கட்ட கினகோஸ் கரணலாத பவ் விமசா நிசி தண்டுவாம் லபாதினவாயத்த
1: சுதிலே குவன் விதுலியே.

நண்பே, காசி வெள்ளட்டு தின் நண்பே, மனுஷ கம மினி சுனி காசி வாசி அத்தி அயலங்கு பூமஹிங்காய் கண்ணட்டனே மனுஷ கம மினி சுனி காசி வெள்ளட்டு கண்ணந்தே காசி வெள்ளட்டு தின் நண்பே மனுஷ கம மினி சுனி காசி வாசி அத்தி அயலங்கு பூமஹிங்காய் கண்ணட்டனே மனுஷ கம.

காசி வலட்ட கண்ணன்பே, காசி வலட்ட தின்னன்பே, மனுசு கமல் மினிசு நீ, காசி வாசி அத்தியாயலங்க பூமஹிங்காய் கண்ணட்டனே.